0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ
2: மானா என்னி ஈஸி டெலிரி காடா
3: பாப்பா லுவிஸ்
4: ரிக்கா

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர்குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மை பாச்சோ
1: இடி யுனோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கெரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கெரே வேர் குவாரோ
1: பிமாரமே பாச்சோ
0: பிமாரமே பாச்சோ
2: யுவான் லங் யுபிரோ டெலா.